0: விரஹாவே வேதனாவ
1: மகிழ்வ தினி சுரு தருபத்து சகாதன உபயமியன சுரு
2: ஹதுத்து தெனின் ஹெங்கிமே ஜீவமான உத்கர்ஷய
0: ஆதரணீய ஜோதி
3: ஆதரணீய ஜோதி
1: ரசோதயே பந்தியேனு ரஹை ஜீவிதே
2: அடிமி ஆதரே ஜீவமான ஹட
0: ஆதரணீய ஜோதி ඉරිදාරාත්‍රී හතට හිමාලික
2: ජෝරාදාය ඔබේ කෝටිපති සිහිනය අද සැබෑවෙයිද රාත්‍රී දහයට ලක්හඬ අහන්න ජාතික ලොතරැයි මණ්ඩලයේ සියලුම ටිකට් පත්වල ජයග්‍රාහී ප්‍රතිඵල අද රාත්‍රියේම ඔබට කියන එකම රේඩියෝව ලක්හඬ සතියක ලක්හඬ